0: கொஞ்சம் கொஞ்சம் தூரம்.
1: என் சம்சாரம் அதிசிங்காரம், எனக்கு மகாபாரம் கோரம். என் இந்த தூரம்
0: கொஞ்சம் கொஞ்சம் தூரம்,
1: என் இந்த தூரம்.

அதென்றால் திட்டுறாள் ஊரென்றால் குட்டுறாள் அதென்றால் திட்டுறாள் ஊரென்றால் குட்டுறாள் ஐயோ இதென்ன தவிதேவோ அதென்றால் திட்டுறாள் ஊரென்றால் குட்டுறாள் ஐயோ.